0: ஹாய் மரே, திருநீ நீ கால பாரி நீ தானும் பாசு பூங்கா சிறு சிறு இருக்கிற இது சாக்க தாக்கான சாத்து தங்கு பியாங் தாங்கினா மரே
1: தாங்கியா மரே பியாங் தாங்கினா சாங்கா பாய் தங்க நீச்ச கால பாரி ஹிங்கைபா தீக்கு தாலோ காண நாங்க தீபா மரே
2: தாமோ ஓ சாக்கிறே நோ ஓசை தூப் தீ சாமாபா தாமசு சாரா சைக்க சாயா ஜனி லேர் லைட் தங்கா ஜனி சியா இயான சால் சுக் பைக்கா
3: ஐ காப் காப்புல போனோ பா
2: இக்குலே சக்கா பக்கோ பக்கோ நோ நாம நீ ரோ தியார் தங் பைக்கா
3: இஹி தேர் நோங்க
2: தம சுக் லேர் தங் ஹசா நோ நோ நங் ப சால் சுக் காப்லே
4: ஓ புதரை கிபாய் கொலோ சனி பிஹி ரோ பஹோ கா கஹே சாஜா கை கேன் சேன சுக் லாயி வா தபோரி மா பைக்கா லேரி சி தங் காபா
2: கர்மதிபாய்ஃபுதியா
3: கரமத்தி
5: தமிழ்நாடு
4: தம கிஷாவானமா சிங்சாயாக்கே தாமோ அசு ஓசாயிர காய் பைமானி அமத்திர தக்சயாங் திருங்கியா ஓ பைசிங் பாக்கா கிஷா தாமோ கரம ஹாயு
2: பிரிமா பாய் சலாசன தூப்தி வாத்தப் குளுனா நங்கன
6: தாம ஆ சலாசன தங் குலாம் பிரிமா பியாங் தாங் ஜாவ் கஹன தாசி மனோர் குரு குரு ப்ளே
4: த
6: மணி மணி பியாங் தாங் தாங் கா
2: தாம ரதுக மே தாம தாம நர பா மியன் சிமின் சை தங் கப்ல சா நோ காஹ க நாய் தந்தி ந
6: அ கு நாச சிலா ரோ ம பாய் கி பாங் புல் புலு ஜ தங் மா ஹங் கா ஹன
4: தாம பியாங் தாங் கா பா தாம சோ பாயா குதா ந
3: யாங்க தாவ சைல பாச மல்லே தக் தோ கா
2: நா து மைக்ர கே
6: அப்பு மான் ஜுப பியன் தா கை நா ஆ குபுதி
2: நம் நோக சிமின அங்க திரும் தோ சிதி
6: தா நோக
2: சி நோக நி
6: புஜி சாங் பயா பா யாங் நி மா நு நு கா குபுதி
0: நு வியவலா தா தா மே ஹின் கே பா புங்கா சிரி சிரி ரி கி நா ரி சக்க தல கானே பியங் ஜா நி பங்கா நாய் தோ மா நு குய் ஆங் பாய் பியங் தா நாய் சா மாரே ஹின் ஜா மா நி தாங்கா
3: நான்
4: பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய